0: ஆறு தினம் உனக்காக எங்கும் ராதாதான், உனக்கு என்ன ராதாதான், உனக்கு ஒரு ராதாதான்.
1: கிருதிதா கிருதி தடகிட தக்கதா தடகிட தக்கதா தடகிட தக்கதா தடகிட தக்கதா தடகிட தக்கதா.